ஆனந்தம் பரமசுக்கரம் கேவலம் ஞானமூரதி த்வந்த்வசித்தம் த்ரிகுணரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.